தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திரிகிடு தக்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திரிகிடு தக்தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்திமி ததிமி தச்சனு தக்கித்த தரித்த தனத்த தனுத்த திமித்த